0: நாந்தம் லூலாபால
1: சுவிஞ்சம் தமிழ்நாடு
2: Tetam che na sang wer da ayeri tan lok zi ba kan kan de de ze ne ci ma so dang yong ye tarak apat asong ma kat aso wa zhen da zhong de bo ra zhong a ki yim dong ayer
0: ni re ne la me so na na o gong bang go me sim
1: ni re ne la me so
0: na na o gong bang go me sim
1: na